அதமை காரமாதேவ்கை செல்லிதரு மல்லிகையா, ஓ செல்லிதரு மல்லிகையா. அந்தாத செந்தாதமை காரமாதேவ்கை செல்லிதரு மல்லிகையா, ஓ.

சவ்வியே ஊனங்கே இம்பாது நின பருசே இம்பாது நின பருசே கொந்தள்ளி பயலாரே செல்லிதரு மல்லிகையா ஓஹோஹோ செல்லிதரு மல்லிகையா இம்பாது நின பருசே கொந்தள்ளி பயலாரே செல்லிதரு மல்லிகையா ஓஹோ.